0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A to B தானே.

0: வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால
1: ஸ்ரீகுண்ட்சாலை முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும் அப்படிக்சன் ரோட்டிலும் பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில் A2B சைப உணவகம்.
2: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்
3: டீ கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நித்யா என்னோட. இன்னும் சிறிது நேரத்தில் பாடவா அங்கத்துல உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்டு இருக்கீங்க. அந்த பாடலுக்கான வரி எந்த இடத்துல இருந்த வரியை நான் அகற்றிவிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்களும் ஆவலா இருப்பீங்க. அதற்கு முன்பாக ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை. லீசா இறங்கியிருக்கு, லீசா இறங்கியிருக்கு. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 168.50 அப்படியே இறங்கி வரணும். 168.50
4: வங்கத்திற்கு ஆதரவு DMY Jewelers. அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: செழிப்பூட்டும் செவ்வாய் கிழமையில் சந்திக்கின்றோம்.
6: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிறேன் பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
7: 101 ஸ்ரேங்கன் சாலை, குட் டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
8: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
9: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்?
10: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
9: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
11: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்குன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
0: நிறைய சிறப்பு
3: தயாரா இருக்கீங்களா? ஆஹா, இன்றைக்கான பாடல், அந்த பாடலுக்கான அந்த வரி என்ன, எந்த இடத்துல இருந்து வரியை அகற்றிவிட்டேன் அப்படின்னு கேட்க நீங்களும் ஆவலாக இருப்பீங்க. அதுதான் இந்த வரி, இதுதான். என்ன பாடல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படி இல்லையா? ஆக ரொம்ப சுலபமான ஒரு பகுதியிலிருந்து நான் வரியை அகற்றி விட்டேன், சரிங்களா? மீண்டும் வந்து கேள்வி கேட்போம். கதை உள்ள முழிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாக 2-3 வார்த்தைகளை அகற்றி விட்டேன், என்ன வார்த்தை அப்படிங்கறத எனக்கு பதிலா தெரிவிக்காம அழகா பாடி அனுப்புங்க. இன்னும் என்ன பாடல்னு தெரியலையா? கொஞ்சம் டிஸ்கோ பாடலை நம்ம ஆராய்ச்சி செய்யறோம், சரிங்களா? பதில் தெரிந்தால் இப்போதை அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirikop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
2: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
4: ஆரோக்கிய குறிப்பு.

0: இன்றைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய குறிப்புல டாக்டர் ரோஹிணி சோம்நாத் பட்டேல் அவங்க கொடுத்திருக்கும் சில ஆரோக்கிய குறிப்புகளை வழங்கவிருக்கிறேன். ஆக நேற்று இருதயம், மூளை, கல்லீரல் இது சம்பந்தமான என்னென்ன உணவு பொருட்களை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருந்தேன் இல்லையா. இன்றைக்கு உங்க தோல் சர்மம் பல பலன்னு இருக்கணுமா, அதிகமா அந்த அக்னி பிம்பிள்ஸ் பருக்களை வராம இருக்கணுமா, அதற்கு நீங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரோஹிணி சொல்லியிருக்காங்க. பாதாம் நிறைய உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்ளுங்க, ஆரஞ்சு பழங்கள் சாப்பிடுங்க, சாமன் மீன், அப்புறம் இந்த ஒமேகா 3 ஆரோக்கியமான கொழுப்பு சத்து நிறைந்த நிறைய உணவு பொருட்களை சாப்பிடுங்க, தக்காளியை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுடைய முக சர்மத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாங்க உங்களுடைய எலும்புகள் வலுவடையணும்னா தயிர், பாதாம், கேழ்கீரை வகைகள், அத்திப்பழம், அப்புறம் பிளாக் சசமின்னு சொல்லப்படும் கருப்பு எள்ளு, இவை அனைத்தை உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொண்டீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க டாக்டர் ரோஹிணி.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கு

0: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
1: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
0: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
1: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
0: முழு வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
1: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778123434.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். பாடவா அங்கத்துல உங்களுக்காக ஒரு பாடல் சற்று முன்பாக
6: ஒளியேற்றினே.
5: டிஸ்கோ பாடல நம்ம ஆராய்ச்சி செய்யறோம். அதுல இருந்து 2 வார்த்தைகள் ஒரு அடியிலிருந்து அகற்றிவிட்டு என்ன வார்த்தை, அதற்கு பொருத்தமான வார்த்தை அப்படின்னு கேட்ட போது
7: சொல்லாம தானே உள்ள நுழைஞ்சிட்டேன், உள்ள நுழைஞ்சிட்டேன்.
5: உங்களுக்கு அனுமதி கொடுக்கவா வேண்டும், எந்த நேரத்திலும் நீங்க வரலாம். கதர் வாசப்படி எப்பவுமே திறந்திருக்கும்.
8: பரவாயில்ல விம்லா, இங்க இல்லாததுனால நல்ல ஜாலியா லைட்டா இருக்கு
5: பாத்தீங்களா விம்லா, கேக்குறீங்களா விம்லா? அவங்க வீட்டுல வானொலி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த நேரத்துல நான் ஏதாவது சொல்றேன்னா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்களா?
8: ஹாய் ஆண்டி சரோஜா, ரெஸ்ட் பண்ணுங்க.
5: காதருடைய பெண் வடிவம் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு
8: இருக்கீங்க? ஒரு 1 கூடல் இருந்தது, முடிச்சுட்டு
5: அகற்றி வேண்டாம் காதர் வேண்டாம், இது அந்த அந்த பாட்டு சரி. சந்திரன், சந்திரன் என்ன
9: சொல்றேன்? வணக்கம் நித்யா, சந்திரன் பேசுறது. வார்த்தைகள் தினம் தினம் உன்னை பார்க்கையிலே மனம் விட்டு பேச துடிக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.
5: மனம் விட்டு பேச துடிக்கிறேன்.
8: மனம் விட்டு பேச துடிக்கிறேன்.
5: சரி, அடுத்ததா சித்ரா என்ன சொல்றாங்க?
10: தினம் தினம் உன்னை பார்க்கையிலே மனம் விட்டு பேச துடிக்கிறேன். ஒரு கதை தானே நடக்குது, உள்ள கதை உள்ள மூழ்கிது.
5: சித்ரா வந்துட்டாங்க.
10: துணிவது இருக்கும்
5: அடேங்கப்பா,
10: பக்கம் வந்த பின் வெட்கமது தடுக்கும்.
8: நல்லா இருக்கு, இ ஷாப்ல பாடுறாங்க அவங்க. DC-க்கு வந்தா நல்லா இருக்கும்.
5: என்ன கதர், விடுப்புல போனீங்க, சங்கீதம் கத்துக்கிட்டு வந்துட்டீங்களோ. நீங்களும் அப்படியா? நானும் உதயன் நாராயண மாதிரி
8: பாடுவோம்ல.
5: சரி, ஒரு நாள் விமலாவ நடுல உட்கார வச்சு உங்க காதுல நம்ம பாடுவோம். நீங்க ஒரு ரகமோ நான் ஒரு ரகமோ
8: பாடுவோம். காது கேட்க ஆரம்பிக்கிட்டோம்.
5: அச்சோ விமலா, நாளைக்கு வர போறாங்க, நீங்க இருக்க மாட்டீங்க, நான் அடி வாங்கணும். காது சரி, காது சித்ரா சரியா வந்துட்டாங்க. சந்திரன் நீங்க முயற்சி செஞ்சிருந்தீங்க, ஆக சரியான பதில் என்னவென்று நாம இப்ப கேட்கலாம். சரியான பதில் சொல்லிருக்காங்க புஷ்பா, கேரலைன், ராதகுமாரி, ராஜு, இன்னும் பல பேர் சரியான பதில் சொல்லிருக்காங்க. காதர், நீங்களும் வந்து முயற்சி செஞ்சு வந்திருக்கீங்க. கலகலப்பா எங்களுடைய டீ கடையை வந்து நீங்க துவக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி காதர். அப்பப்ப வந்துட்டு போங்க.
8: நானும் சில விஷயம் சொல்லாம என் மனசு துடிக்குது.
5: என்ன சொல்லணும்?
8: வேணாம், வெளியே சொன்னா
5: பாடல் இது. இதை விட கிடுக்கலப்பா யாரும் சொல்ல முடியாது.

0: நலம் பெறும் தினம் ஆர்கேஜினே
1: டீ கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கவங்க நேர் ஒருவர் செய்தி அனுப்பி வச்சிருக்காரு. நம்ம கைல ராசா சொல்றாரு, டீ கடையில நல்ல சுட சுட பானங்களை நாம வந்து கொடுக்கறதுக்கு பதிலா கூல்ட்ரிங்க்ஸ் கடையா மாத்திட்டாரு நம்ம காதர் அப்படின்னு. உண்மையாகவே அவர் வந்துட்டு போனது வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஆக விமலா வீட்டில் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு நிச்சயமா எனக்கு அடி இருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அவங்க அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஆஹா நம்ம மூணு பேரும் சேர்ந்து நிகழ்ச்சி செஞ்சோன்னா அவ்வளவுதான் வானலைகள் அதிரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக ஒரு நாள் அது வந்து நிறைவேறும், அது ஒரு நாளாக இருக்கலாம், அது அல்லது நிரந்தரமாக உள்ள ஒரு ஏற்பாடாக இருக்கலாம், பார்க்கலாமே பார்க்கலாமே. சரி, ஆக இதே மாதிரி தான் உங்க வானலைகள் அதிரும்படி, அதிகமாக அதிகமாக அதிரும்படி உங்களுக்காக அழகான பாடல்கள் வந்து கொண்டு
2: இருக்கின்றன.
1: இந்த வாரம் முழுக்க நம்ம தளபதி விஜய கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா நேற்று அவருடைய பிறந்த தினம் அப்படிங்கறதுனால உங்களுக்காக லவ் டுடே திரையில இருந்து சிவாவுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்து பாடல் கொண்டு வரும் பாடல் காத்துட்டு இருக்கு. மனிஜா கிரிஜா திரையில இருந்து இளையராஜன் இசையில் இந்த பாடல் உட்பட ஏஆர் ரஹ்மான் இசையில் இந்த பாடலும் உங்களுக்காக காத்திருக்கு. அதனால வானொலி பக்கமாக வேறுங்க, உங்களுக்காக ஒரு பொன்மொழியும் எடுத்து வச்சிருக்கேன். அதற்கு முன்பாக வாங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வரும் இந்த பாடலை நம்ம கேட்போம். இது டீ கடை

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: சுகாதார விழா 2026
3: மீண்டும் வந்துவிட்டது.
2: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தமும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
3: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
4: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
5: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
2: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
4: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
2: சுகாதார விழா 2026.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
7: இன்றைய பொன்மொழியில உங்க குரலை எதற்காக பயன்படுத்தணும் அப்படிங்கறத விளக்க
8: போறேன்.
7: குரலை பயன்படுத்தி நல்லா பாடுறது மட்டும் இல்லாம நேர்மை, உண்மை, அநீதி, பொய் மற்றும் பேராசைக்கு எதிராக உங்கள் குரலை உயர்த்த ஒருபோதும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் அந்த பொன்மொழி, நேர்மை, உண்மை, அநீதி, பொய் மற்றும் பேராசைக்கு எதிராக உங்கள் குரலை உயர்த்த ஒருபோதும் பயப்பட வேண்டாம்.
9: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
10: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.